முளித்த இல்லதா இல்லதலை மாற்ற திருகுது நம்ம முளித்த மாட்டுக்கு போடாயின்னா முளி பெறையரே குட்டைக்கு போதில் பார்த்தா மாட்டுக்கு முளி பேப்பு நானி குட பேலத துர்த்தா எங்கப்ப மாமன்னே பெதுருத உத்தத கேற்பு துமோ வந்து பார்ப்பேர் அவு ஜாலிருது மாடுத குபால் முட்டை எத்துண்டு மாமன்னே மாடுக்கு பர்த்தேருந்தா சுரு தும்புத பரமுலின்னு வைத்தது பாடுவேர் ஐனு கர்மூலின்னு பண்புனி அவு கறி பத்தது கப்பு அதுப்புண்டு எங்களுக்கு கருமுள்ளின் அர்க்கலந்து போது வித்தல்டு ராசி பாடுன வேலை ஆனி பையானக எங்களை ஜுவாடு ரெண்டு கண்ணு மாத்திரம் என்குனி தரது காரமுட்ட கரியே கறி ஆ கருமுள்ளின் பக்க கிதெத்தடிக்கு பாடுறகல சொந்தித்தேர் மாமி பொன்னதை என்ன தெத்துது ஒரி தின மட்டின்னு கருமுளிக்கு மெத்துது ஆட்டுக்கு போனாக ராத்திரி பொத்தா வந்து போயிற தொந்தி மந்தது தொம்புடு நுங்காது நல்லா நினைப்புண்டு மாடுக்கு பொசா மடல் பாடினாங்க தீர்த்து மடல் கொர்ற எங்களும் தேண்டா கேற்புத நடுப்பத்துடு அம்மேருது தொந்து மித்து மடல் பேப்புன மாமன்னகு குறந்தித்தேர் மடல் தீது ஐனு தலக்கேக்கு கட்டரே பஜ்ஜி மடல்த ஒல்லின்னு பாடாது குத்தோலுடு துரிது கட்டொந்தித்தின் குத்தோலுதே தொந்து ஐனு தலக்கேதா அப்பெத புடேட்டு பிற கொரியற அட்டொடுல ஒரு உன் தொடா புண்டு ஆ பேலை மல்ல நெமன் தொந்தித்தி முலி பேர சுருமல்புனக முளித்த முட்டைதழுத்து முளித்த கட்டலைன்னு கித்து பாடுது ஐன பத்து பத்தே சூடித எல்லெல்ல கட்டமாத்தது அம்மல மாமல கொரியருந்தா ஐத்த ஜுட்டுடு பத்து வந்து கேற்புத முதலுக்கு கனத்து தீப்புனா எங்களை வேலை முளித்த கட்டல கை பகரந்து மாடுக்கு எத்தொந்தித்தனு மாமன்னே ஐத்த கட்டனு ஜாராது ஒர குடுத்துது மடல் தொஞ்சொஞ்சே எசலு பிடிப்பாது முலி பேவ வந்து பண்ணகா தீர்த்து பூரின சூடித கட்டனு பிடிப்பாது ஒட்டிகை மந்தது தீப்புனா ஜோக்கலான வேலை அக்கேரிக்கு ஆ முலி குபல் பாடுறகள் சொந்தித்தேரு குபல் பேப்புனால வஞ்சி சாத்துர்புத வேலை குபல்கு ரெட்டு புடேட்டில் தப்போடு முளி பாடுது ஐத்தமித்து தப்போடு மடல் தீது ஐக்கு ஈ புடேருது ஆப்புடேக்கு பர்ப்புலக்க எட்ட கட்டித சவுக்குத கோலுனும் முனை மந்தது துரியற உண்டு பொக்க தட்டல்த நாரடு அத்தனை மணிப்புத வல்லுடு மித்துருது ஈமேடுது ஆமைக்கு வைத்து கட்டுனி குட ஐத்தமித்து முளி பாடுது அரே பை குத்துண்ட அடகு முளி பேப்புன வேலை ஆண்டு மாட பரிட்டு ஜெய்தின முளித்த பரின்னு எங்குலு அம்மனை வீடுத இறை கத்தேர்னு கத்தேரிடு கொஞ்சே இல்லக்க கத்தேர் வந்தித்தா மாமன்னே அப்பக பணம் வந்தித்தேரு ஜோக்குலு மாட பரின்னு பாபு கட்டுமன் தேரு வண்டது என் குலப்பக தெல்த்து வந்தித்தா முளித்த மாடுத இல்லு அரைகலடு சம்பு மறியலடு பெப்பு இத்துண்டு அட்டோடு எலி இத்துண்ட வர வர கேரை வத்தந்து இத்துணு மறியலடு முளி மாடுத மடல்த சந்துடு சேரன்ட்டே உலாய் பரந்தித்துணு வர்ஷ பண்ணக மாட நீருக்கு கைப்பத்தது குப்பொந்தித்தா மறியலடு மாட பறித்தா சிட்டேகு மடல்த தட்டி கட்டொந்தித்தேரு தண்டியாது பத்துன குண்டுமா பெற பிதையாயினக்களை ஜெப்பெற காலு நாய்க்கு ஜெப்பெற அவுலே பூரா ஜாகே வர்ஷ உந்தி பக்க முளித்த கன்னித கொடிட்டு உந்தின நீர்த பொட்ட மென்குன துயர கொசியா வந்தித்துண்டு மாட பறிட்டு காணா ஜெனேல வந்தித்துண்டு ஐட்டு கற்பத்தி கோயிலத்தி பர்தத்தி பெய்ப்பாயின பாரத்தோடுன கையில் உறபடு மாத்த திக்காது தீப்பெதேரு அம்மரைக்கு கோப்பத்துண்ட வர வர உறபடு வரேன கைக்குலா வைதினம் உண்டு கார பொட்டைக்கு வஞ்சி பெட்டு பூருண்டா வாரமுட்டலா கோராதே நடத்தொந்தித்தினி மாமகு ஐனு தூது பஞ்சி பொத்தொந்தித்துண்டு ஏதோ சத்தி மெக்கியகு நிறுத்தினாலாம் உண்டு தாசியமி பெல்லொலி குத்துது எண்ணெய் பாடுது எண்ணெய் வெச்ச மந்தது காருக்கு பூஜினாலாம் உண்டு இல்ல பிறவு மாட பறிட்டு வஞ்சி கோல் தாத்தே தரகு தண்ட தீதித்தேர் வஞ்சி கோணதலக்க ஐட்டு மறியலடு பனைத்த மறை பனைத்தனுகா தடைமர மாத்த தீ வந்தித்தேர் வஞ்சி பறிட்டு புண்ணியத குறியில் ஐத்தல் இல்லாத பலத்த புடேட்டஞ்சி முளி மாட்டுத மல்ல கிதை ரெட்டு ஜோடி எருளு ரெட்டு பொறிப்புன பெத்த நாலு கடசுலு நாலு கஞ்சிலு இஞ்சா திஞ்சி தீத்தின கிதை ஆ கிதைக்கு தாகுது வஞ்சி கொட்டை ஆ கொட்டையது அட்டகு பல்லுடு நேல்பாது தீத்தினா நுகா எத்தனு கெய் நோப்புன படிலா உலே எத்தனு ஓடைக்கு வரகு அது நாயரு கொட்டையது அட்டகு பாரதா தட்டிடு மல்ல மல்ல கெம்புட கும்புடா கட்டுதித்தனு பிதாயினக்குளும் மறியலட அவே கொட்டையடை ஜெத்தொந்தித்தினி இல்லடி ஏறாண்டா பெத்தியரண்ட பதினாஜி அமை கரீனேட்டா அவே கொட்டையடைத்தினி கிதைட்டு மல்லா பயப்பனைத்துண்டு அர்க்கஞ்சித குறி அர்க்கஞ்சித மண்டே தவுடுத மறை உப்புத மறை மாதல கிதட்டித்தன் கிதத்த அட்ட நிலக்க பைதிஞ்சா வந்தித்தேரு கிதத்த மாடபறிட்டு பனி மாட்டு ஜப்படாது ஐத்தா அடிட்டு கோரித கூடித்தன் பெரட பூஞ்சே தெலவு லாக்கி கிண்ணிலு கூடு நிலு கேத்தா ஏர்ல பின்னர் பத்துண்டா இல்லட்டு தாங்கின கோரினே பொஜம் கொந்தித்தினி கூடுத மித்து மாடுத பெதுருகு கோரி கிண்ணியோட பெற காப்பு கட்ட வந்தித்தேரு ஒரு ஒரு தித்தி தின்னேற உச்சு கேற பர்ப்பு நலாய்த்துண்டு கோரித கூடுகு படிதி வந்தித்தினி எங்களின் இல்லகு மல்ல ஜாலித்துண்டு அரைகளட அம்பி அடித்து வந்து பொருளுப்புண்டு ஜாலு மூஜி நாலு கண்டத கெய் மாத்தா வே ஜால்டு நோத்தொந்தித்தினி ஜால்த ஒஞ்சி பறிட்டு மண்ணுடு மெத்தின பாரதி கெளித்துண்டு ஐட்டே மண்டதி இது பார்பைப்பா வந்து
ಜಾಳ್ಡ್ ಕೈಪುಲ್ಡು ಬುಟ್ಪಾದ ನುಂಗ ಅಂದಿತ್ತ. ಜಾತ್ರೆ ಪುದ್ವರ್ಗ ಬಿನ್ನೇರ್ನ ಗವಜಿದಪ್ಪಗ ಮಂಡೆಡು ನುಪ್ಪು ಕೊಟ್ಟಿಗೆ ಕಜಿಪ್ಪು ಪಾಯಸ ಮಾತ ವೇದಿಕೆಲ್ ಬೇಯೊಂದಿತ್ತೀನಿ. ಬಾರದಿಕ್ಕೆಲ್ದ ಗೆಂಡಡು ನುಂಗೆಲು ಕೆರೆಂಗು ಉಪ್ಪಡಚ್ಚಲು ಸಿಂಕ್ರಿಗೆ ತುರಿದು ತುರೆತ ವಿತ್ತು ಕೊರಂಟು ಉಪ್ಪುಂಚಿಗೆ ಮುಂಚಿ ಗೊಜ್ಜಿಗೆ ಬದನೆ ನರ್ತೆ ದೆಂಜಿ ನರ್ವಟ್ಟೆ ಪೆಲತರಿ ಬೊಕ್ಕ ಹೊರವರ ಮಲಮಲ್ಲ ಪಜ್ಜಿ ಬೂತಾಯಿ ಸೂಟುಪಾಡೊಂದಿತ್ತ. ಗೆಂಡಡು ಸೂಟುಪಾಡಿನ ತೆನಸು ರುಚಿ ತಿಂದಿನಕ್ಲೆಗೆ ಗೊತ್ತು. ಇತ್ತದ ಜೋಕ್ಲೆಗೆ ಆ ಭಾಗ್ಯನೇ ಇಜ್ಜಿ. ಎಂಕ್ಲೆನ ಮಲ್ಲಣ್ಣೆ 4 ವರ್ಷದ ಬಾಲೆಪ್ಪನಾಗ ಗಾಳಿಪಟ ಬುಡ್ದು ಅವೇದಿಕ್ಕೆಲ್ಗೆ ಬುಡ್ದು ರಡ್ಡು ಕೈತಲ ಬಿರೆಲನ್ನು ಕಲೆಯೊಂದಿನ ಕತೆ ಅಮ್ಮ ಕನ ನೀರ್ದೆತ್ತದು ಪನೊಂದಿತ್ತೇರು. ಎಂಕುಲು ಮಲ್ಲಣ್ಣನ ಕೈನ ತೂತು ಬಾರದಿಕ್ಕೆಲ್ದಡೆ ಪೋನಾಗ ಬಾರಿ ಪೊಡಿತೊಂದಿತ್ತ. ಜಾಲದ ಒಂಜಿ ಬರಿಟ್ಟು ಬರಕಲ ಇತ್ತನು ಬಾರ ಎಡ್ಪುನ ಗುರಿ ಇತ್ತನು. ಮಠತಾಯನಗ ಮಠಕ್ಕೆ ಬೊಲಂತರಿ ಅವೇ ಬಾರ ಗುರಿಟ್ಟು ಉಜ್ಜೆರಡು ಎಡ್ಪುನು. ಇತ್ತೆಲ್ಲ ನೆಂಪುಂಡು ಊರುದ ಕಜಾರಿತ ಬೊಲಂತೆ ಎತ್ತೊಂಜಿ ಪೊರ್ಲು ಕೆಂಪು ಕೆಂಪು ರಂಗು ಬೊಲಂತೆ ಪೊಡೆಪುನಾಗ ಆಯ್ತ ಕಡೆಕಡಿ ಕಟ್ಟಾದ ದೆತ್ತಿನ ನಿಂಗಲ್ದ ನೊಚ್ಚಿ ಮಂತದ ಮಾಮಿ ಕೊರೊಂದಿತ್ತೇರು ಆ ರುಚಿ. ಇತ್ತದಕ್ಲಿಗೆ ಆ ರುಚಿ ನೆನೆಪೇರೆನೆ ಇಜ್ಜಂದಿಲ್ಲ ಕಾಂಡು. ಮರಿಯಲ ಬಣ್ಣಗ ಜಾಲ್ಗ ಪೊಯ್ಯ ಪಾಡಿನ ಕ್ರಮ ಎಂಕಲಂಚಿ ದುಂಬು ಇತ್ತನು. ಬರ್ಸಗ ಜಾಲ್ ಕರವಂದಿಲಕ ಪೊಯ್ಯ ಕಾತೊಂದಿತ್ತನು. ಕಡಲು ಮುಟ್ಟ ಇತ್ತಿನೇರ್ದ ಹತ್ರ ಜೋಕುಲು ಮಲ್ಲಕುಲು ಮಾತ ರಡ್ರಡ್ ಸತ್ತಿ ಪೊಯ್ಯ ತುಂಬೆರೆ ಪೊಂಡ ಜಾಲ್ ಇಡೀಕ ಪೊಯ್ಯ ಪದ್ರರೆ ಯಾವುಂಡು. ಬೊಕ್ಕ ಏನೇಲ್ ಕೊಯ್ಯರೆ ದುಂಬು ಜಾಲ್ದ ಪೊಯ್ಯೆ ಪೆರೆಸದು ಜಾಲ್ ನುಂಗಿಲ ಕಾನೆ ಪೊಯ್ಯ ಅಡಿತು ಅಡಿತದು ದೆತ್ತದು ಅಂಬೆ ಆಡ್ತಂದ ಜಾಲ್ ತಯಾರಾಪನು. ಜಾಲ್ಡು ಮನ್ನಡು ಮೆತ್ತಿನ ಒಂಜಿ ತುಳಸಿ ಕಟ್ಟೆಲ ಇತ್ತನು. ಐಕಲ ಒಂಜಿ ಬತ್ತಿ ದೀಪನ ತಿಬಿಲದಂಚಿನ ಚಡಿ ಇತ್ತನು. ಜಾಳ್ಡದ ತರೇಟ್ ಗುವೆಲ್ಲಿತ್ತನು. ಗುವೆಲ್ದ ಎದುರು ಒಂಜಿ ನೀರು ಮಗತ್ತದ ಜಿಂಜಾವನ ಮಣ್ಣದ ಮರಿಗೆ ಇತ್ತನು. ಐಕೊಂಜಿ ರೊಂಕ ಚೆಂಬುದ ಮಲ್ಲ ಕೊಡಪಾನ ಎಲುಮಿನಿದ ಬಾಲ್ದಿ ಗುವೆಲ್ದ ಪಿರಿಬಲ್ಲು ಗೋಸಂಪೈದ ದಡೆಮರ ಸರಿಗೆಡ ಬಿಗಿತ್ತಿನ ಕಪಿ ಜಾಲ್ದ ಸುತ್ತಲ ಮಣ್ಣಡು ಮೆತ್ತಿನ ಚಿಟ್ಟೆ ಚಿಟ್ಟೆದ ಪಿದ ಹಿಡ್ದು ದಾಸನ ಅಬ್ಬೊಲಿ ಗುಲಾಬಿ ದಾಜಿ ಕರವೀರ ಸುಗಂಧಿದ ದೈಕುಲು. ಜಾಲ್ದ ಮೂಲೆಡು ಬೈತ ಮುಟ್ಟೆ ಇಲ್ಲದ ದತ್ತ ಪುಡೆಟ್ಟು ಮುಳಿತ ರಡ್ಡು ಮಾಡಿದ ಬೆಂದ್ರೊಟ್ಯ ಜೋಕುಲು ಆಂಜನಕುಲು ಮಾತ ಕತ್ತಲನಗ ತಾರದ ಮುದ್ದೆಲ್ಲೇ ಬಾಲ್ದಿರು ನೀರ್ಕೊನೋದು ಮೀ ಹೊಂದಿತ್ತೀನಿ. ಪೊಂಜನಕುಲು ಮಾತ್ರ ಬೆಂದ್ರೊಟ್ಟೆಡ್ ಮೀ ಹೊಂದಿತ್ತೀನಿ. ಬೆಂದ್ರೊಟ್ಟೆದ ಮುಟ್ಟೊಡೆ ಎನೆಲ್ದ ಅರೆ ಬೈ ಮುಟ್ಟೊಂದಿತ್ತೇರು. ಅವೊಂಜಿ ಎತ್ತು ಪೊರ್ಲು ತುಯ್ಯರೆ ನಡುಕೊಂಜಿ ಉದ್ದದ ಕಬೆ ನಡ್ದು ಸುತ್ತಲ ಅರೆಬೈ ಬಾಡೊಂದು ದೊಂಕು ದೊಂಕುದೇ ಗಟ್ಟಿ ಮುಟ್ಟೊಂದಿತ್ತೀನಿ. ಆ ಮುಟ್ಟುನ ಬೇಲೆ ಮಾಮಣ್ಣೆ ಐಕ್ ಆರೇ ಸೈ ಅರೆಗಲಡು ಗುಡ್ಡೆರ್ದು ಬೆಜಕ್ರೆ ಕನತ್ತಂದಲ ಅಂಚೆನೆ ಐನಲ ಮುಟ್ಟೆ ಹೋಯ್ತೊಂದಿತ್ತೇರು. ಆನಿ ಚಿನ್ನೆಟ್ಟು ಇತ್ತಿನ ಮರತ ಮೇಜಿಡು ನಾಲ್ ಬೆಟ್ರಿ ಬಾಡ್ನ ಒಂಜಿ ರೇಡಿಯಲ್ಲ ಇತ್ತನು. ಕಾಂಡೆ ವಾರ್ತೆ ಓದುನಾರು ಮುದ್ದು ಮೂಡು ಬೆಳ್ಳೆ ಬೊಕ ಒಂಜಿ ಏರ ಇತ್ತೇರು ಈಶ್ವರ ದೈತೋಟ ಕೇಂಡಿನ ನೆಂಪು. ಪ್ರಾದೇಶಿಕ ಸಮಾಚಾರ ಕೋರಿಕೆ ಪದ ಸಂಗೀತ ಪಾಠ ಯುವವಾಣಿ ಕೃಷಿರಂಗ ಯಕ್ಷಗಾನ ನಾಟಕ ಇಂಚ ರೇಡಿಯಡಿ ಯಾಪಯ ಪದಾದದಾದ ಮಾತ ಬರ್ಪುಂಡ. ಅವು ಮಾತಲ ಮಾಮಗಬೋಡು ಅರೆನ ಒಟ್ಟಿಗೆ ಎಂಕುಲ್ಲ ಕೆಬಿಗೊರೊಂದಿತ್ತ. ಬೊಕ್ಕೊಂಜಿ ಕೆಂಚನ ಕುರ್ಲಾರಿ ಇತ್ತನು. ಮಾತೆರೆಗ್ಲ ಮೋಕೆದ ಮಾಮಿ ಕಾಂಡೆಲಕ್ಕೊಂದು ಬೊರಿಯರೆ ಪೋಂಡ ಕಂಜಿನ ಒಯ್ತು ಪತ್ತೆರೆ ಅತ್ತಂಡ ಕಂಜಿ ಬುಡಿಯೇರೆ ಎಂದು ಹೊರವರ ಅರೆನೊಟ್ಟಿಗೆ ಪೋಂದಿತ್ತೆ. ದಾಯಪಂಡ ಮಾಮಿ ಪೇರು ಬೊರಿನಾಗ ಪೇರು ಕಾಲಿ ಚೆಂಬುಗು ಬೂರುನ ಸ್ವರಕೇನೆರೆ ಭಾರಿ ಕೊಸಿ ಅವು ಎಂಕು ಭಾರಿ ಆಸೆಲ. ಪೇರು ಚೆಂಬುಡು ದಿಂಜೊಂದು ಬಣ್ಣಗ ನೊರೆ ಪೇರು ಬೂರುನ ಸ್ವರನೇ ಬೇತೆ ಐನಕೇನೊಂದು ಯಾನು ಒವ್ವಾ ಲೋಕ ಉಪೊಂದಿತ್ತೆ. ಮಾಮ ಅಲೆ ತುಲಿಪುನಾಗ ಕೇನುನ ಸ್ವರ ಮಂತು ತಿರ್ಗುನಾಗ ಕೇನುನ ಜಿಲ್ ಜಿಲ್ ಇತ್ತೆಲ ಕೆಬಿಕ ಕೇನಿಲ ಕಾಪುಂಡು. ಅವೇತೋ ಕಷ್ಟ ಸುಖನು ತೂತಿನ ಆ ಮುಳಿತ ಇಲ್ಲು ಒಂಜಿ ದಿನ ಪಾಲಾಂಡು. ಮಾತೆರೆಗ್ಲ ಓಡದ ಇಲ್ಲದ ಇಲ್ಲಾನಾಗ ಎಂಕ್ಲೆಗ್ಲ ಓಡದ ಇಲ್ಲದ ಆಸೆಂಡು ಇಲ್ಲು ಪೊಲಿತಂಡು. ಪರ ಇಲ್ಲದೊಟ್ಟಿಗೆ ಮೋಕೆಲ ಪೊಲಿಂಡು ಮಾಮನ ಬೇತೆನೆ ಇಲ್ಲಾಂಡು. ಎಂಕ್ಲೆಗ್ಲ ಕಲ್ಲದ ಗೋಡೆದ ಓಡದ ಇಲ್ಲಾಂಡು ಒಂಜಾತ ನೆನಪುಲು ಮಾತ್ರ ಹೊರಿಂಡು ಎನ್ನ ಮಾಮಲ ಪೋಯಿರು.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மக்கா எக்லாட் டிசோசாச்சே என் போதைக்கோன்னு ஜயு நசோயாமன் போகலே தர் முக்லே போத் ஜவுனாசா மைக் சைமன் ஹனென்ஸ் கடுன்னு ஹனென்ஸ் கைலே என் போத் ஜவுனாசா முஜே மொகாச்சே என் கீத் ஹே ஜவுனாசா எக் லோகா மொகாட் பால் ஹே அமியா தாய்க்கோவியா.

ஹலோ, ஹாய், நமஸ்கார், அஸ்லாம் வலைக்கும். கேட்டுண்டுள்ளாரு ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன. டைம் சரியாயிட்டு 4:04 ஆயிட்டுண்டு. எல்லாரும் ஒன்னைத்து ஒட்டைத்து முன்றோ ஏகைக விசேஷ நேர பிரசாரத்து காரியக்கிரமே மைக்கால் தவலக்கா காரியக்கிரம. ஸோ இண்டத்து மைக்கால் தவலக்கா காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறையோ சுவாகத்தை சொந்தோன்று. ஸ்ரோத்ருங்களே, எப்பவும் நாங்கள் மைக்கால் தவலக்கா காரியக்கிரமத்தில் வேறு வேறு விஷயத்தை ஒட்டுக்கு நாங்கள் முண்டி ஒன்றிருந்தேன். வேறு வேறு விசாரங்க கூறிய பிரச்சனைங்க இங்கனமே நாங்கள் முண்டி ஒன்றால் வந்தோன்றால் இல்லைங்க. ஸோ இக்கு முந்தலும் கூட நாங்கள் வேறு வேறு க்ஷேத்திரத்தில் சாதனை ஆக்கியங்கத்தோ, வேறு வேறு க்ஷேத்திரத்தில் நெய்ச்சங்கத்தோ, எத்தனமா பேரி கவிமாரைட்டிக்கு, சாகித்யமாரைட்டிக்கு, கலாவித மாரைட்டிக்கு, ஸோ அங்கெல்லாம் நாங்கள் குருத்தார்த்த ஆக்கியோன்றுள்ள ஒரு காரியக்கிரமம் கூட ஆக்கியோண்டிருந்தேன். ஸோ அதே போலமே இண்டத்தே ஈ ஒரு மைக்கால் தவலக்க காரியக்கிரமத்தில் ஸோ நங்களொட்டிக்கே ஒரு விருந்தர் கூட உண்டு. ஸோ அது கொண்டு அயல்டம் நான் ஃபஸ்ட்டுக்கு நான் வெல்கம் ஆக்கின்றே. ஸோ அயல் ஆறு எந்திரே ஏது சென்று அயல்ட ஒரு புலபுவங்க இப்போ நாங்கள் கேட்டோன்னு வருவா. ஸ்ரோத்ருங்களே, இண்டத்து மைக்கால் தவலக்க காரியக்கிரமத்தை விருந்தர் அப்துல் ரஹ்மான் குத்தத்தூரு. இயல் கன்னட பேரி துளு இங்கே மூணு பாசங்களிலும் எழுதியோண்டு. இயல்டோ கன்னட துளு பேரி லேக்கன கவனங்க ராஜ்யத்து பேரே பேரே பத்திரிக்கைகளில் ஸ்மரண சஞ்சிக்கங்களில் பிரகட்டாயிரு. மைக்கால தாலூக்குடோ குத்தத்தூர்ல பறந்தோ இயல் கேந்திர சர்க்காரத்தோ ஆஹார நிகமத்தோ அதிகாரி ஆயிட்டு பேரே பேரே பக்க சொராக்கிட்டு நிவிறத்தி ஆயல். காலேஜ் ஜீவனத்திலே எழுத்துரு லோகத்துக்கு இழியோ இயல் பிரகட்டாயோ கன்னட புக்குங்க சென்னைங்க லோகானுகிரகி ஹஸ்ரத் முகமது பைகம்பர் பக்ரீத். சம்ம கவிகோஷ்டிங்கள் கவன மண்டன ஆக்கியோ இயல் காரியக்கிரமங்க மங்களூரு ஆகாஷவாணியில் பிரசாராயிடு. இயலோ ஜி எஸ் இல செல்றோ கவன சங்கலனத்தை பின்ன பஞ்சதந்திர செல்றோ பஞ்சதந்திரத்தோ மசலங்களோ பேரி ரூபத்தை கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி பிரகட்டாக்கிறு. இயல் ராஷ்ட்ரீய சந்த கவி கனகதாசரோ முண்டிக்கு பின்ன கீர்த்தனங்களையும் மகாகவி சர்வஜரோ வச்சனங்களையும் ப்ரொஃபசர் பி எம் இச்சலங்கோட்ரோ பேரி திராவிட பாஷையே சொல்றோ சம்சோதன கிரந்தத்தை கன்னடத்தை பேரிக்கு அனுமத கூட ஆக்கிடு. கர்நாடக பேரி சாகித்ய அகாடமிரோ மாஜி சதஸ்யம் அகாடமி 2010 பர்த்துக்கானும் பேரி கன்னடா இங்கிலீஷ் நிகண்டரோ சகசம்பாதக்கும் 2019 பர்த்துக்கானும் பேரி வியாக்கரணத்தோ சம்பாதக்கும் அகாடமிரோ பேரி பட்டியபுஸ்தக ரச்சனா தஜர சமித்திரோ சதஸ்யம் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட பேரி பதகோஷத்தோ சப்த சங்கிராகக்கும் பேரி லிபி சம்சோதனை ரச்சனை பின்ன அனுஷ்டான சமித்திரோ சதஸ்யம் மங்களூரு விஸ்வவித்யாநிலையத்தோ பேரி அத்தியன பீட்டத்தோ சதஸ்யம் ஆயிட்டுள்ளோ இயல் 2019 சால்டு கர்நாடக பேரி சாகித்ய அகாடமிரோ சாகித்ய க்ஷேத்திரத்தோ கௌரவ பிரசஸ்தி கூட கிட்டிரு. இயல் எழுதியோ சாதனடோ சரதார அபிருத்திரோ கினாவுங்க சரம் விஸ்வேஸ்வரய்ய சொல்ற புக்குடே கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி 2022 விடுகடை கூட ஆக்கிரு. இன்று ஹிரிய சாகித்தி ஹிரிய சிந்தக்க நங்களே மைக்கத்து வளர்க்க காரியக்கிரமத்திலுண்டோ அயல்டோ ஜீவன அயல்டோ சாதனை இண்டத்த காரியக்கிரமத்தில் நாங்கள் தெரியுவா.

0: ஸ்ரோத்ருங்களே, கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரங் 107.8 FM. இது ரங் ரங் ருஜீவன. ஸோ இண்டத்து மைக்கல் தவலக்கா காரியக்கிரமத்தில் நங்களொட்டி கொள்ள விருந்தர் அப்துல் ரஹ்மான் குத்தே துறையில் நங்களொட்டி கொண்டு. ஸோ இண்டத்தை அயல்டு ஜீவன அயல் நடந்து வந்த தெரு. ஸோ இதில் எல்லாத்து விஷயத்தில் கூட நாங்கள் முண்டியுண்டுள்ள ஒரு கால் உண்டு ஆரண்டு கேட்குவா சார். ஃபஸ்ட்டு ஹலோ ஹலோ, ஓகே கால் இந்த கிட்டி வண்டியில் அந்தும் இந்தும் நீங்களே காலேஜரே ஒரு சந்தர்ப்பத்தில் காலேஜரே ஆ ஜீவனத்தில் நீங்கள் ஒட்டிக ஒரு சாகித்யத்தை உழவு ஆ ஒரு பெருசாக நீங்கள் குபெல்ஞ்சு போய் தண்டு கிடைச்சலாம். ஏதுக்கும் நாங்கள் அதிர விஷயத்தில் முன்று முதல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவனை நாங்களே ஸ்ரோத்ருமார் கைத்து சில்ட்ரன் கண்டாங்க.
1: இது ஒரு கவனா, இ தாம்பத்திய கவனா சில்ட்ரன் சென்னை இது பேரி வாசல் செல்லுன்னு தைத்தேங்க ஜௌஜத்து பாட்டு செல்லா தாம்பத்திய கீதி சென்னுட்டு இது மாப்பிள்ள பெண்ணீடு பிரிசா அதுக்கு சம்பந்தப்பட்டது. மல்லிகேடோ கம்மானேலு நிண்டோ நெனப்பின் தண்டு மொயிலாஞ்சி சோப்புலு நிண்டோ பேரிந்து நந்தௌத்தோ பித்துல் நேரத்தால் உம்பொத்து ஆகாச பண்ணத்து நிண்டை கண்டுந்து நீ நண்டு வந்தண்டு எந்து கொசியின் தண்டு சந்தோல நொறஞ்சிந்து எல்ல மறந்து துனியாவு கினவாயி ஆசெல்ல ஒன்னாயி நாலெத்தோ நாலெல்ல பில்கிராயிந்து நீ தன்னை பிர்சத்தை நீ தன்னை கிர்ஃபத்தை தெரிஞ்சி நடக்கொடு தெருளு நடனு வந்தா ஆரோ தூவமயந்த ஆரோ ஆசைமயந்த அல்லாண்டோ விதியல்லே அது மாத்திர சந்த கஷ்டமே வந்தப்ப கண்ற தண்ணீரை வரசி சுகத்தோ கினவுற நிற்சி சிற்சி கழிச்சி கஷ்ட சுக எல்லாத்திலும் ஒன்னாயி மிஞ்சிட்டு கைவயத்தி பேங்கெல்லி அல்லாண்டு பில்ச்சி.
0: பாரி ஒரு அவர் தாம்பத்திய ஜீவனத்தை பற்றி நல்ல ஒரு பெருசை பாடுற ஒரு கவனம் கூட ஏற்றிக்கிரு. நீங்களே அநேக கவனங்கள் கூட நாங்கள் ஸ்ரோத்ருமார் கேட்டோண்டிக்கிறாரு ரேடியோவில், பட் லைவ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் இவரு கவனை நாங்களே ஸ்ரோத்ருமார் கூட கேட்டோன்றாரு. ஸ்ரோத்ருங்களே, நீங்கள் கூட நாங்களே அப்துல் ரஹ்மான் குத்தத்தூர் ஒட்டிக்கு நீங்கள் முன்ரெண்டு கனெக்டாயும் கண்டித்தமாயிட்டும் கூட நீங்கள் காலாக்க 6364204949 இவர் சங்கைக்கு நீங்கள் காலாக்கிட்டு நீங்கள் முண்டோருண்டு சொன்னோம். ஸோ அது போலமே அநேக வேற வேற கவனங்க நீங்கள்கிட்ட கூட நீங்கள் எழுதியோன்ட்டு அளிக்கிறாரு. எழுத்துரு சைலி அதுவும் இல்லான்ட்டு நீங்கள் இப்போ கன்னடத்தை இதிலும் கூட நீங்கள் சாகித்யத்தில் நீங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டிருந்தார். அதில் இப்போ நீ வேறி க்ஷேத்திரத்திலும் வந்து வேறிலும் கூட நான் எழுதணும்னு சொந்த எந்த மனசாயும்
1: நோக்குறோம். வேறி பாஷடோ பக்கி நான் யோசனையுமே ஆக்கிட்டல சுருக்கம்.
0: ஓகே,
1: நான் கன்னடத்தை எழுதுகிற காலத்தில் வேறில சாகித்ய சிருஷ்டி செல்றதுக்கு பக்கி எனக்கு செம்ம கல்பனை இன்னுட்ல கொரிய ஒப்பனை பாட்டுங்க கொரிய மொயிலாஞ்சி பாட்டுங்கள் எல்லாம் நான் அந்த ஜீவனத்தை கேட்டது இன்ட்டு ஐத்தேங்கு ஒரு காவியத்த துவனியில் வேறி பாஷை வந்ததை ஓதோ உனக்கு கிட்டிட்டே இல்லை.
0: ஓகே,
1: அப்பா என்ன வைத்து சேர்த்தேங்க அது பகுஷா ஒரு 1370 கால ஆயிட்டிக்குன்னு அந்த நினப்பு. நான் அந்த ஒரு ஹிரிய சாகித்தின் அஹமத் நூரி அயலோ அவுத்துக்கு போயப்பா அயல் பேரி பாஷல் கொரி எழுதியதுகள் கேசட் ஆன் ஆக்கிட்டு எனக்கு காட்டி
0: முன்னல
1: கேசட்ல அப்ப அது இங்கே பூக்காய்ட்டு படுத்து வந்துட்டல அது ஒரு கவனம் நான் கேட்டது கேளண்டா மக்களே கேளண்டா கேளண்டா மக்களை கேளண்டா இந்த காலத்தை நிறுத்திட்டு கவுமுறை வளர்த்தர நோக்கிட்டு இ கவனம் கேட்டப்பா இ பேரி பாஷையில் இங்கே ஒரு காவியத்து துவனியுள்ள கவனங்க பண்டு சொல்ல ஒரு கல்பனை நான் அப்ப வந்தது. அங்கனவே எத்தர தோலோ வரக்குற மஸ்து எத்தர தோலோ தூக்க முக கல்கிட்டு பாலக்காரே பஜால் கிளியொரு நோக்க இ கவனம் நான் அப்ப கேட்டது. அல்ல அதெல்லாம் அதுக்கு நோக்கரு நான் அப்ப யோசனை காத்த கவனங்க வேறி பாஷையிலும் கொஞ்சம் ஜானபத எத்தனை சந்தத்து வந்தது சென்னைங்க நாங்களும் உம்மாவார் பாடினாள் கிடவு வழக்கு மொத்தம் ஆனந்து மோனுகோர் ஆனந்து ஆனே கெட்டோகு வல்லில்ல மோனுடோ வாயிலு பல்லில்ல அவனு தோலோது சகஜவாயிட்டு போய பாட்டு பின்ன போண்டு வந்து ரீதி நோக்குறோம். நாலெத்தோ ராஜாவு நீமோனே நாலெத்தோ ராஜாவு நீமோனே ஆனேலு அம்பாரிலு வாமோனே நக்கு இது அத்புத வயிற்றுக்காது கல்பனை ஒரு உம்மா ஒரு உம்மா கிழோட வளர்க்கும் போத்து ஆ காலத்தில் மோனே நீ அம்பாரிலு வா நீ ஆனெலு வா செல் ஆ கல்பனை உண்டல் இது அத்புதவாய ஒரு கல்பனை அங்கே நோக்கொரு வேறி பாசலு ஜானபத சாகித்ய சந்தத்தில் வந்ததுண்டு. நான் ஆ காலத்து கேட்ட ஒரு பாட்டு அச்ச பாக்கடோ மூலகு மாத நாளிலு காயின்னு எல்லாருக்கும் நெய் சோறு அச்ச பாக்கோ பொட்டு சோறு ಎಲ್ಲಾಗುಂ ಕೋಲಿ ಕಾಯ್ಚೋ ಅಚ್ಚ ಬಾಕೋಗು ಪೂಚೆ ಕಾಯ್ಚೋ ನೋಕೋ ನಕ್ಕ ಆ ಕಾಲತಿ ಪಾಟಿ ಎಂದ್ರೂ ಚೆಲ್ಲು ಚೆನ್ನದ ಆ ಕಾಲತ್ ನಕ್ಕ ಸಮ ಅರ್ಥ ಆಯ್ತೇ ಇಲ್ಲ ಅವಳದ ಚೆಲ್ಲು ನೋಕರು ಎಲ್ಲ ಅವಳ ಅಚ್ಚ ಬಾಕ ಅಯ್ಲ್ ತಂದ ಮೋಲ್ಗು ಮಂಗಿಲಾಕುಂಬತ್ತು ಬಂದ ಕಷ್ಟತ್ತೆ ಆ ದಯನೀಯ ಸ್ಥಿತಿರ ಎತ್ತರ ಚಂದತ್ತ ಕಾವ್ಯತ್ತಲ ಕೆಟ್ಟಿ
2: ತಂದ್ರೆ
1: ತಂದ ಮೋಲ್ದ ಮಂಗಿಲ್ ತಂದ ಅಚ್ಚ ಬಾಕ ಕಷ್ಟತ್ತಲೆಂಗು ಇದು ಬಂದವಂಗೆಲ್ಲ ನೀಚೋರ್ ಕೊಡ್ಕೊಡು ಐತೆಂಗು ಪಾವ ಅಚ್ಚ ಬಾಕೋ ಅಂಡ್ ಪೊಟ್ಟು ಶೋರೇ ಉಣ್ಣನಾಯ್ತು ಅಯ್ಯಲೋ ಮಿಸ್ಕಿನ್ ತನತವಾದವರು ಇದು ನೋಕರು ಎಲ್ಲಾರ್ಗು ಅಲ್ಲಿ ಕೋಲಿ ಕಾಯ್ಚೋ ಕೊಡ್ಕೊಡು ಅಯ್ಲ್ಗೆ ಮಾತ್ರ ಕೋಲಿ ಕಾಯ್ಚೋ ಅವಳ ಇಲ್ಲ ಒಕ್ ಕಾಲತ್ತಲ್ಲಿ ತಂದ ಮೋಲೆ ಮಂಗಿಲಾಕೊಂಬತ್ತು ನಂಗಲಂಗ ಎಂತ ಕಷ್ಟತೆ ಅನುಭವಿಸಿದ್ನಾರಿ ಚೆಲ್ಲದ್ರೆ ಕಾವ್ಯತ್ತಲ್ ಬಂದಪ್ಪ ಅದು ಹೆಂಗನ ಇಕ್ಕದ ಚೆಲ್ಲದಕ್ಕೆ ಇದು ಒಂದು ಸಾಕ್ಷಿ ನೋಕರು ನೀವು ಕನ್ನಡ ಜಾನಪದ ಸಾಹಿತ್ಯ ನೋಕರು ಬಡವರು ಸತ್ತಾರೆ ಸುಡಲಿಕ್ಕೆ ಬೆಂಕಿಲ್ಲ ಒಡಲ ಕಿಚ್ಚಾಗಿ ಹೆಣಬೆಂತು ಒಡಲ ಕಿಚ್ಚಾಗಿ ಹೆಣಬೆಂತು ಶಿವ ಶಿವ ಬಡವರಿಗೆ ಸಾವ ಕೊಡಬೇಡ ಇದರೆ ನೀವು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಂದ ಹೊಲೆ ಕಾಣನಕ್ಕದ
2: ಕ್ರೋಢೀಕರಣ
1: ಪಿನ್ನ ಆದ್ರೆ ದಾಖಲೀಕರಣದ ಆಘಾತ ಅದಲ್ಲಾಯ್ತು ಅದು ಹಿಂದೆ ಉಳಿನಿಟ್ಟು ಕಿಟ್ಟಿಟ್ಲೆ ಅದ್ಲಾಯ್ತು ಎಂದ್ರೆ ನಂಗೆ ಕಾಯ ಲಾಸ್ ಚೆನ್ನಂಗ್ ಒರ್ ಕಾಲತ್ತ ಜನಜೀವನದ ಪ್ರತಿಬಿಂಬ ನಂಗಲ ಕಂಡದ್ರಿಂದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೋಯ್ತು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಗೆ ಲಿಪಿ ಇಲ್ಲ ತದಲಾಯ್ತು ಪಿನ್ನ ಇನ್ನದ್ರೆ ದಾಖಲೀಕರಣ ಕಡ ಅವ್ರ ವ್ಯವಸ್ಥೆ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ತದಲಾಯ್ತು ಈ ತೊಟೀಲ್ ಪಾಟ್ ಕಟೀಲ್ ಪಾಟ್ ಈ ಉಂಜಾಲ್ ಪಾಟ್ ಈ ಒಪ್ಪನೆ ಪಾಟ್ ಈಗಂತೆಲ್ಲ ಜಾನಪದ ಸಾಹಿತ್ಯತ್ತು ಬಿರಿಯ ಸಂಪತ್ತು ನನ್ನ ಇಲ್ಲ ಅಂತ
2: ಹಲೋ ಹಲೋ
3: ಎಚ್
2: ಮೊಹಮ್ಮದ್ ಚಲೋ ಸರ್ ವೇಣೂರು ಎಚ್ ಮೊಹಮ್ಮದ್
3: ಅಲೈಕು ಸಲ ನಾನೇ ರೇಡಿಯೋ ಸರಂಗತ್ ವಾರಿ ಅಭಿನಂದನೆ ತಂದು ಎಂದೋ ಚೆನ್ನಂಗೆ ಒಂದು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಡೋ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಾನು ರೇಡಿಯೋ ಕೇಕ್ ಹೋಗಿದ್ದ ಬೆಳೆಯೋರು ಅವಕಾಶ
2: ಆಯ್ತು
3: ನಾನು ಭಾರಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕೊಂತಿದ್ದೆ ನಾನು ಬ್ಯಾರಿ ಅಕಾಡೆಮಿ ಆಯ್ತು ಆ ಟೈಮ್ ಭಾರಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿದೆ
2: ಇದು ನಾಲ್ಕು ವರ್ಷದ ಕೂಡ
3: ಅವಕಾಶ ಮಾಡಿದೆ ಒಂದು ಹಂಗೆ ನಿಮಿಷ ತಾಯಂಗೂರು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆ ವಾರ್ತೆ ಇಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾಲ್ಕು ಕಾಲು ಗಂಟೆ ನಾ ಬ್ರಾಡಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕೊಂಡಿದ್ದೆ
2: ಸರ್ ನೀವು ಗಮನತ್ತೆ ಎಂಚ ನಂಗೆ ಇದು ಒಂದು ಮೂರು ನಾಲ್ಕು ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಸಾರ ಆಯೋಂಟೇ ಉಂಟು
3: ನಾಲ್ಕು ಗೊತ್ತಿಲ್ಲ
2: ಓಕೆ ಓಕೆ ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಕಾಡೆಮಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೂಡ ನಂಗೆ ಪ್ರಸಾರ
3: ಆಯ್ತು ಸಾಹಿತಿ ನನ್ನ ಬೆಲೆ ಫ್ರೆಂಡ್ ಜನಂಗ ನಾನು ಚೆರಿಯ ಕೊಂಬು ನೋಕೊಂಡಿದ್ದೇನೆ ಉದಯವಾಣಿ ನಂಗಳ ಬಕ್ರೀದ್ ಈ ಮಿಲಾದ ಟೈಮ್ ಉದಯವಾಣಿ ಅವ್ರ ಲೇಖನ ಬಂದಿನ ಅದು ಅದು ರಹಮಾನ್ ಕುತ್ತೂರ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಆರು ಎಲ್ಲಿದ್ದೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಅಭಿನಂದನೆ ಹಾಕೋಣ ಅವ್ರು ನಕ್ಕ ಕುತ್ತೂರು ಅವ್ರಿಗೆ ಫಲಕವಾಗಿ ಎಲ್ಲ ಒಲೆ ಬಿಸ ಎಂದ್ರೆ ಈ ಎಲ್ಲ ಬಿಸಿ ಆಯ್ರೋ ಲೈಫ್ ಪಾರ್ಟ್ನರ್ ಉಂಡು ಐಮಾ ಐಮಂದು ಸಹಾಯ
2: ಹಾಕಿತ್ತ ನಿರ್ಚಿತಿಂದ ನಿಮಗೆ ಕೇಳ್ತಾರೆ ಪ್ರಶ್ನೆ ಓಕೆ ಓಕೆ ಜೊತೆಗಲ್ಲ ಈಗ ನಿಮಗೆ ಕಾಲ್ ಹಾಕೊಂಡಿಕ್ಕರು ಸರ್ ಓಕೆ ಓಕೆ ನಾನು ಅದೇ ಪ್ರಶ್ನೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳ್ಕೊಂಡು ಕೂಡ ನಿರ್ಚಿದ್ದೀನಿ ನಿಮಗೆಲ್ಲ ಉತ್ತರ ಅಂದರೆ ಸಪೋರ್ಟ್ ಕೂಡ ಭಾರಿ ಭಾರಿ ಭಾರಿ ಮುಖ್ಯ ಚಂದ್ರಕನಟ್ರೆ ನಿಮಗೆಲ್ಲ ಎಲ್ಲ ಬಿಸಿ ಎತ್ತದೂ ಅಂಗಡಿ ಅವ್ರ ಬೆಂಬಲ ಬೇನೆ ಬೇನೆ ಅವ್ರು ಹೆಂಗೆ ನಿಂತು ನಿಮಗೆ
1: ನಂದು ಯೋಚನೆ ನಾನು ಅವರು

முளித்த இல்லத இல்லதலை மாத்த திருகுது நம்ம முளித்த மாடுக்கு போடாயின்னா முளி பெறையரே குட்டைக்கு போதில் பார்த்தா மாடுக்கு முளி பேப்பு நானி குட பேலத துர்த்தா எங்கப்ப மாமன்னே பெதுருத உத்தத கேற்பு துமோ வந்து பார்ப்பேரு அவு ஜாலுறது மாடுத குபால் முட்டை எத்துண்டு மாமன்னே மாடுக்கு பர்த்தேருந்தா சுரு தும்புத பரமுலின்னு வைத்தது பாடுவேர் ஐனு கர்மூலின்னு பண்புனி அவு கறிப்பத்தது கப்பு அதுப்புண்டு எங்களுக்கு கர்மூலின்னு அற்கேலொந்து போது வித்தல்டு ராசி பாடுன வேலை ஆனி பையானக எங்களை நான் ஜுவாடு ரெண்டு கண்ணு மாத்திரம் மென்குனி தரையிறது காரமுட்டை கரியே கறி ஆ கருமலின் பக்க கிதெத்தடிக்கு பாடுறகளை சொந்தித்தேர் மாமி பொன்னத எண்ணெய் தெத்துது ஒரு தின மட்டின்னு கருமலிக்கு மெத்துது மாட்டுக்கு போனாக ராத்திரி பொத்தா வந்து போயிற தொந்தி மந்தது தொம்புடு நுங்காது நல்லா நினைப்புண்டு மாடுக்கு பொசா மடல் பாடினாங்க தீர்த்து மடல் குறுற எங்களுக்கு உந்தேண்டா கேற்புத நடுப்பத்துடு அம்மேறதே தொந்து மித்து மடல் பேப்புன மாமன்னாக குறந்தித்தேர் மடல் தீது ஐனு தலைக்கேக்கு கட்டறே பஜ்ஜி மடல்த ஒல்லின்னு பாடாது குத்தோலுடு துரிது கட்டொந்தித்தேன் குத்தோலுதே தொந்து ஐனு தலைக்கேதா அப்பெத புடேட்டு பிறகொரியரை அட்டொடுல ஒரு உன் தொடாப்புண்டு ஆ பேலை மல்ல நெமன் தொந்தித்தி முலிபேற சுருமல்புனக முளித்த முட்டைதழுத்து முளித்த கட்டலைனு கித்து பாடுது ஐன பத்து பத்தே சூடித எல்லெல்ல கட்டமழ்த்தது அம்மல மாமல கொரியிருந்த ஐத்த ஜுட்டுடு பத்து வந்து கேற்புத முதலுக்கு கனத்து தீப்புனா எங்களை வேலை முளித்த கட்டல கை பகர வந்து மாடுக்கு எத்தொந்தித்தன் மாமன்னே ஐத்த கட்டன்னு ஜாராது ஒர குடுத்துது மடல் தொஞ்சொஞ்சே எசல் பிடிப்பாது முளி பேவ வந்து பண்ணகா தீர்த்து பூரின சூடித கட்டனு பிடிப்பாது ஒட்டிகை மந்தது தீப்புனா ஜோக்கலான வேலை அக்கேரிக்கு ஆ முளி குபல் பாடுறகள் சொந்தித்தேரு குபல் பேப்புனால வஞ்சி சாத்துற்புத வேலை குபல்கு ரெட்டு புடேட்ல தப்போடு முளி பாடுது ஐத்தமித்து தப்போடு மடல் தீது ஐக்கு ஈ புடேருது ஆ புடைக்கு பர்ப்புல எட்டு கட்டித சவுக்குத கோலுனு முனை மந்தது துரியரை உண்டு பொக்க தட்டல்த நாரடு அத்தனை மணிப்புத வல்லுடு மித்துருது ஈமேடுது ஆமைக்கு வைத்து கட்டுனி குட ஐத்தமித்து முளி பாடுது அரே பை குடுத்துண்ட அடேகு முளி பேப்புன வேலை ஆண்டு மாட பரிட்டு ஜெய்தின முளித்த பரின்னு எங்குலு அம்மன வீடுத இர கத்தேர்னு கத்தேரிடு கொஞ்சே இலக்க கத்தேர் வந்தித்தா மாமன் அப்பக பணம் வந்தித்தேரு ஜோக்குலு மாடபரின்னு பாபு கட்டுமந்தேரு வண்டது என் குலப்பக தெளித்து வந்தித்தா முளித்த மாடுத இல்லு அரைகலடு சம்பு மரியலடு பெப்பு இத்துண்டு அட்டோடு எல்லு இத்துண்ட வர வர கேரை வத்தந்து இத்துன் மரியலடு முளி மாடுத மடல்த சந்துடு சேரன்ட்டே உலை பரந்தித்துன் வர்ஷ பண்ணக மாட நீருக்கு கைப்பத்தது குப்பொந்தித்தா மரியலடு மாடபரித்தா சிட்டேகு மடல்த தட்டி கட்டொந்தித்தேரு தண்டியாது பத்துன குண்டுமா பெற பிதையாய் நக்கிளை ஜெப்பெறே காலு நாய்க்கு ஜெப்பெறே அவுலே பூரா ஜாகே பர்ச உந்தி பக்க முளித்த கண்ணித கொடிட்டு உந்தின நீர்த பொட்ட மென்குன துயரே கொசியா வந்தித்துண்டு மாட பறிட்டு காண ஜெனேல வந்தித்துண்டு ஐட்டு கற்பத்தி கொயிலத்தி பர்தத்தி பெய்ப்பாயின பாரத்தோடுன கையிலு உறபடு மாத்த திக்காது திப்பெதேரு அம்மரைக்கு கோப்ப பத்துண்ட வர வர உறபடு வரேன கைக்குலா வைதின உண்டு கார பொட்டைக்கு வஞ்சி பெட்டு பூருண்டா வாரமுட்டலா கோராதே நடத்தொந்தித்தினி மாமக ஐனு தூது பஞ்சி பொத்தொந்தித்துண்டு ஏதோ சத்தி மெக்கியகு நிறுத்தினால உண்டு தாசமி வெள்ளொலி குத்துது எண்ணெய் பாடுது எண்ணெய் வெச்ச மந்தது காருக்கு பூஜினால உண்டு இல்ல பிறவு மாட பறிட்டு வஞ்சி கோல் தாத்தே தரகு தண்ட தீதித்தேர் வஞ்சி கோணெதலக்கா ஐட்டு மரியலடு பனைத்த மறை பனைத்தனுகா தடைமர மாத்ததி வந்தித்தேர் வஞ்சி பறிட்டு பொன்னத குறியில் ஐத்தன் இல்லத பலத்த புடேட்டு வஞ்சி முளி மாட்டுத மல்லக்கிடை ரெட்டு ஜோடி எருளு ரெட்டு பொறிப்புன பெத்தா நாலு கடசுலு நாலு கஞ்சிலு இஞ்ச திஞ்சி தீத்தின கிதை ஆ கிதைக்கு தாகுது வஞ்சி கொட்டை ஆ கொட்டையது அட்டகு பல்லுடு நேல்பாது தீத்தினா நுக எத்தன் கெய் நோப்புன படியில் அவுலே எத்தன் கோடைக்கு வரகு அது நாயரு கொட்டையது அட்டகு பாரத தட்டிடு மல்ல மல்ல கெம்புட கும்புடா கட்டுதித்தன் பிதையாயினக்குளும் மரியலடவே கொட்டையடு ஜெத்தொந்தித்தினி இல்லடி ஏறாண்ட பெத்தியரண்ட பதினாஜி அமை கரீனேட்ட அவே கொட்டையடித்தினி கிதைட்டு மல்லா பைப்பனைத்துண்டு அர்க்கஞ்சித குறி அர்க்கஞ்சித மண்டே தவுடுத மறை உப்புத மறை மா தலைக்கு திட்டித்தன் கிதத்த அட்ட நெல்க பைதிஞ்சா வந்தித்தேரு கிதத்த மாட பறிட்டு பனி மாட்டு ஜப்படாது ஐத்தா அடிட்டு கோரித குடித்தன் பெரடை பூஞ்சே தெலவு லாக்கி கிண்ணிலு குடு நிலு கேத்தா ஏர்ல பின்னர் பத்துண்டா இல்லடு தாங்கின கோரினே பொஜம் கொந்தித்தினி கூடுத மித்து மாடுத பெதுருகு கோரி கிண்ணியோட பெற காப்பு கட்ட வந்தித்தேரு ஒரு ஒரு தித்தி தின்னேரை உச்சு கேரை பருப்பு நலாய்த்துண்டு கோரித கூடுகு படிதி வந்தித்தினி எங்களின் இல்லகு மல்ல ஜாலித்துண்டு அரைகளடு அம்பி அடித்து வந்து பொருள் உப்புண்டு ஜாலு மூஜி நாலு கண்டத கெய் மாத்தாவே ஜால்டு நோத்தொந்தித்தினி ஜால்த ஒஞ்சி பறிட்டு மண்ணடு மெத்தின பாரதி கெளித்துண்டு ஐட்டே மண்டதி இது பார்பைப்பா வந்து
ಜಾಳ್ಡು ಕೈಪುಲ್ಡು ಬುಟ್ಪಾದು ನುಂಗಾವಂದಿತ್ತ. ಜಾತ್ರೆ ಪುದ್ವರ್ಗ ಬಿನ್ನೇರ್ನ ಗೌಜಿದಪ್ಪಗ ಮಂಡೆಡು ನುಪ್ಪು ಕೊಟ್ಟಿಗೆ ಕಜಿಪ್ಪು ಪಾಯಸ ಮಾತ ವೇದಿಕೆಲ್ಡು ಬೇಯೊಂದಿತ್ತೀನಿ. ಬಾರದಿಕ್ಕೆಲ್ದ ಗೆಂಡಡು ನುಂಗೆಲು ಕೆರೆಂಗು ಉಪ್ಪಡಚ್ಚಲು ಸಿಂಕ್ರಿಗೆ ತುರಿದು ತುರೆತ ಬಿತ್ತು ಕೊರಂಟು ಉಪ್ಪುಂಚಿಗೆ ಮುಂಚಿ ಗೊಜ್ಜಿಗೆ ಬದನೆ ನರ್ತೆ ದೆಂಜಿ ನರ್ವಟ್ಟೆ ಪೆಲತರಿ ಬೊಕ್ಕ ಹೊರವರ ಮಲ್ಲಮಲ್ಲ ಪಜ್ಜಿ ಬೂತಾಯಿ ಸೂಟುಪಾಡೊಂದಿತ್ತ. ಗೆಂಡಡು ಸೂಟುಪಾಡಿನ ತೆನಸು ರುಚಿ ತಿಂದಿನಕ್ಲೆಗೆ ಗೊತ್ತು. ಇತ್ತದ ಜೋಕ್ಲೆಗೆ ಆ ಭಾಗ್ಯನೇ ಇಜ್ಜಿ. ಎಂಕ್ಲೆನ ಮಲ್ಲಣ್ಣೆ 4 ವರ್ಷದ ಬಾಲೆಪ್ಪನಾಗ ಗಾಳಿಪಟ ಬುಡ್ದು ಅವೇದಿಕ್ಕೆಲ್ಗೆ ಬುಡ್ದು ರಡ್ಡು ಕೈತಲ ಬಿರೇಲನ್ನ ಕಲೆಯೊಂದಿನ ಕತೆ ಅಮ್ಮ ಕನ್ನ ನೀರ್ದೆತ್ತದು ಪನೊಂದಿತ್ತೇರು. ಎಂಕುಲು ಮಲ್ಲಣ್ಣನ ಕೈನ ತೂತು ಬಾರದಿಕ್ಕೆಲ್ದಡೆ ಪೋನಾಗ ಬಾರಿ ಪೊಡಿತೊಂದಿತ್ತ. ಜಾಲದ ಒಂಜಿ ಬರಿಟ್ಟು ಬರಕಲ ಇತ್ತನು ಬಾರ ಎಡ್ಪುನ ಗುರಿ ಇತ್ತನು. ಮಠತಾಯನಗು ಮಠಕ್ಕೆ ಬೊಲಂತರಿ ಅವೇ ಬಾರ ಗುರಿಟ್ಟು ಉಜ್ಜೆರಡು ಎಡ್ಪುನು. ಇತ್ತೆಲ್ಲ ನೆಂಪುಂಡು ಊರುದ ಕಜಾರಿತ ಬೊಲಂತೆ ಎತ್ತೊಂಜಿ ಪೊರ್ಲು ಕೆಂಪು ಕೆಂಪು ರಂಗು ಬೊಲಂತೆ ಪೊಡೆಪುನಾಗ ಆಯ್ತ ಕಡೆಕೊಡಿ ಕಟ್ಟಾದ ದೆತ್ತಿನ ನಿಂಗಲ್ದ ನೊಚ್ಚಿ ಮಂತದ ಮಾಮಿ ಕೊರೊಂದಿತ್ತೇರು ಆ ರುಚಿ. ಇತ್ತದಕ್ಲಿಗ ಆ ರುಚಿ ನೆನೆಪೇರೆನೆ ಇಜ್ಜಂದಿಲ್ಲ ಕಾಂಡು. ಮರಿಯಲ ಬಣ್ಣಗ ಜಾಲ್ಗೆ ಪೊಯ್ಯ ಪಾಡಿನ ಕ್ರಮ ಎಂಕಲಂಚಿ ದುಂಬು ಇತ್ತನು. ಬರ್ಸಗ ಜಾಲ್ ಕರವಂದಿಲಕ ಪೊಯ್ಯ ಕಾತೊಂದಿತ್ತನು. ಕಡಲು ಮುಟ್ಟ ಇತ್ತಿನೇರ್ದ ಹತ್ರ ಜೋಕುಲು ಮಲ್ಲಕುಲು ಮಾತ ರಡ್ರ ಸತ್ತಿ ಪೊಯ್ಯ ತುಂಬೆರೆ ಪೊಂಡ ಜಾಲ್ ಇಡೀಕ ಪೊಯ್ಯ ಪದ್ರರೆ ಯಾವುಂಡು. ಬೊಕ್ಕ ಏನೇಲ್ ಕೊಯ್ಯರೆ ದುಂಬು ಜಾಲ್ದ ಪೊಯ್ಯೆ ಪೆರೆಸದು ಜಾಲ್ ನುಂಗಿಲ ಕಾನೆ ಪೊಯ್ಯ ಅಡಿತ ಅಡಿತದು ದೆತ್ತದು ಅಂಬಿ ಆಡ್ತಂಡ ಜಾಲ್ ತಯಾರಾಪುನು. ಜಾಲ್ಡು ಮನ್ನಡು ಮೆತ್ತಿನ ಒಂಜಿ ತುಳಸಿ ಕಟ್ಟೆಲ ಇತ್ತನು. ಐಕಲ ಒಂಜಿ ಬತ್ತಿ ದೀಪನ ತಿಬಿರದಂಚಿನ ಚಡಿ ಇತ್ತನು. ಜಾಲ್ಡು ದ ತರೇಟು ಗುವೆಲಿತ್ತನು. ಗುವೆಲ್ದ ಎದುರು ಒಂಜಿ ನೀರು ಮಗತ್ತದು ಜಿಂಜಾವನ ಮಣ್ಣದ ಮರಿಗೆ ಇತ್ತನು. ಐಕೊಂಜಿ ರೊಂಕ ಚೆಂಬುದ ಮಲ್ಲ ಕೊಡಪಾನ ಎಲುಮಿನಿದ ಬಾಲ್ದಿ ಗುವೆಲ್ದ ಪಿರಿಬಲ್ಲು ಗೋಸಂಪೈದ ದಡೆಮರ ಸರಿಗೆಡು ಬಿಗಿತ್ತಿನ ಕಪಿ ಜಾಲ್ದ ಸುತ್ತಲ ಮಣ್ಣಡು ಮೆತ್ತಿನ ಚಿಟ್ಟೆ ಚಿಟ್ಟೆದ ಪಿದ ಇದ್ದು ದಾಸನ ಅಬ್ಬೊಲಿ ಗುಲಾಬಿ ದಾಜಿ ಕರವೀರ ಸುಗಂಧಿದ ದೈಕುಲು. ಜಾಲ್ದ ಮೂಲೆಡು ಬೈತ ಮುಟ್ಟೆ ಇಲ್ಲದ ದತ್ತ ಪುಡೆಟ್ಟು ಮುಳಿತ ರಡ್ಡು ಮಾಡಿದ ಬೆಂದ್ರೊಟ್ಯ. ಜೋಕುಲು ಆಂಜನಕುಲು ಮಾತ ಕತ್ತಲನಗ ತಾರದ ಮುದ್ದೆ ಬಾಲ್ದಿಡು ನೀರ್ಕೊನೋದು ಮೀ ಹೊಂದಿತ್ತೀನಿ. ಪೊಂಜನಕುಲು ಮಾತ್ರ ಬೆಂದ್ರೊಟ್ಟೆಡ್ ಮೀ ಹೊಂದಿತ್ತೀನಿ. ಬೆಂದ್ರೊಟ್ಟೆದ ಮುಟ್ಟೊಡೆ ಎನೆಲ್ದ ಅರೆ ಬೈ ಮುಟ್ಟೊಂದಿತ್ತೇರು. ಅವೊಂಜಿ ಏತು ಪೊರ್ಲು ತುಯ್ಯರೆ ನಡುಕೊಂಜಿ ಉದ್ದದ ಕಬೆ ನಡ್ದು ಸುತ್ತಲ ಅರೆಬೈ ಬಾಡೊಂದು ದೊಂಕು ದೊಂಕುದೇ ಗಟ್ಟಿ ಮುಟ್ಟೊಂದಿತ್ತೀನಿ. ಆ ಮುಟ್ಟುನ ಬೇಲೆ ಮಾಮಣ್ಣೆ ಐಕು ಆ ರೇಸೈ ಅರೆಗಲಡು ಗುಡ್ಡೆರ್ದು ಬೆಜಕ್ರೆ ಕನತ್ತಂದಲ್ಲ ಅಂಚೆನೆ ಐನಲ ಮುಟ್ಟೆ ಹೋಯ್ತೊಂದಿತ್ತೇರು. ಆನಿ ಚಿನ್ನೆಟ್ಟು ಇತ್ತಿನ ಮರತ ಮೇಜಿಡು ನಾಲ್ಕು ಬೆಟ್ರಿ ಪಾಡಿನ ಒಂಜಿ ರೇಡಿಯಲ್ಲ ಇತ್ತನು. ಕಾಂಡೆ ವಾರ್ತೆ ಓದುನಾರು ಮುದ್ದು ಮೂಡು ಬೆಳ್ಳೆ ಬೊಕ ಒಂಜಿ ಏರ ಇತ್ತೇರು ಈಶ್ವರ ದೈತೋಟ. ಕೇಂಡಿನ ನೆಂಪು ಪ್ರಾದೇಶಿಕ ಸಮಾಚಾರ ಕೋರಿಕೆ ಪದ ಸಂಗೀತ ಪಾಠ ಯುವವಾಣಿ ಕೃಷಿರಂಗ ಯಕ್ಷಗಾನ ನಾಟಕ ಇಂಚ ರೇಡಿಯಡಿ ಯಾಪಯ ಪದಾದದಾದ ಮಾತ ಬರ್ಪುಂಡ ಅವು ಮಾತಲ ಮಾಮಗಬೋಡು. ಅರೆನ ಒಟ್ಟಿಗೆ ಎಂಕುಲ್ಲ ಕೆಬಿಗೊರೊಂದಿತ್ತ. ಬೊಕ್ಕೊಂಜಿ ಕೆಂಚನ ಕುರ್ಲಾರಿ ಇತ್ತನು. ಮಾತೆರೆಗ್ಲ ಮೋಕೆದ ಮಾಮಿ ಕಾಂಡೆಲಕ್ಕೊಂದು ಬೊರಿಯರೆ ಪೋಂಡ ಕಂಜಿನ ಒಯ್ತು ಪತ್ತೆರೆ ಅತ್ತಂಡ ಕಂಜಿ ಬುಡಿಯೇರೆ ಎಂದು ಹೊರವರ ಅರೆನೊಟ್ಟಿಗೆ ಪೋಂದಿತ್ತೆ. ದಾಯಪಂಡ ಮಾಮಿ ಪೇರು ಬೊರಿನಾಗ ಪೇರು ಕಾಲಿ ಚೆಂಬುಗು ಬೂರುನ ಸೊರಕೇನೆರೆ ಬಾರಿ ಕೊಸಿ ಅವು ಎಂಕು ಭಾರಿ ಆಸೆಲ. ಪೇರು ಚೆಂಬುಡು ದಿಂಜೊಂದು ಬಣ್ಣಗ ನೊರೆ ಪೇರು ಬೂರುನ ಸ್ವರನೇ ಬೇತೆ ಐನಕೇನೊಂದು ಯಾನು ಒವ್ವಾಲೋಕ ಉಪೊಂದಿತ್ತೆ. ಮಾಮ ಅಲೆ ತುಲಿಪುನಾಗ ಕೇನುನ ಸ್ವರ ಮಂತು ತಿರ್ಗುನಾಗ ಕೇನುನ ಜಿಲ್ ಜಿಲ್ ಇತ್ತೆಲ ಕೆಬಿಕು ಕೇನಿಲ ಕಾಪುಂಡು. ಅವೇತೋ ಕಷ್ಟ ಸುಖನು ತೂತಿನ ಆ ಮುಳಿತ ಇಲ್ಲು ಒಂಜಿ ದಿನ ಪಾಲಾಂಡು. ಮಾತೆರೆಗ್ಲ ಓಡದ ಇಲ್ಲದ ಇಲ್ಲಾನಾಗ ಎಂಕ್ಲೆಗ್ಲ ಓಡದ ಇಲ್ಲದ ಆಸೆ ಅಂಡು ಇಲ್ಲು ಪೊಲಿತಂದು ಪರ ಇಲ್ಲದೊಟ್ಟಿಗೆ ಮೋಕೆಲ ಪೊಲಿಂಡು. ಮಾಮನ ಬೇತೆನೆ ಇಲ್ಲಾಂಡು ಎಂಕ್ಲೆಗ್ಲ ಕಲ್ಲದ ಗೋಡೆದ ಓಡದ ಇಲ್ಲಾಂಡು ಒಂಜಾತ ನೆನಪುಲು ಮಾತ್ರ ಹೊರಿಂಡು ಎನ್ನ ಮಾಮಲ ಪೋಯಿರು.

0: தங்கு கண்ணுக்கொண்டோள் தங்கு அவனாக்கி தாழ் தங்கு கண்ணுக்கொண்டோள் தங்கு புனியோதே ரத்னன் பண்ணிச்சான் கேட்கொழக்கு வந்து கல்நாக வந்து மல்கும் தாயை மஞ்சா கையிட்டு கொட்டு நன்றி நக்னக்காவுக்கு கஞ்சி கொற்றாட்டு ரத்னன் பற்பஞ்சா கொற்றாட்டு ரத்னன் பற்பஞ்சா கொற்றாட்டு ரத்னன் பற்பஞ்சா.
1: இதே ரேடியோ சாரா 107.8 FM திருவா பாவ.